பட்டு பாய் பா சந்தனத்தை பாட் பத்து தேவ பக்தாத் மாடி வருவார்.